ஆமா இளநீர், மொத்தம் விட்டமின் டெஃபிஷியன்சி நீ அசல் பார்த்தா கலர் பிளைண்ட்னஸ் பா ரோங் ரங்கோ மாசி கிஜனி வேர்ல்ட் பிளைண்ட்னஸ் பா கத்தா சியாக்கோ ஃபரைனா மஞ்சா பா டபுள் விஷன் லாங் சைட்டட்னஸ் ஷார்ட் சைட்டட்னஸ் ஆரோ குவாகத்தா கப்பன் நெக்னகானி ரங் டோங்கா ஜென் சாலோ டெக் அனி மக்ரான் கத்தா நப்பாங் நா மஞ்சா உனோன் மந்தே கானா ஷாங்கா மக்ரோன் சம்சா சிசா நொக்னாபா டோங்கா மக்ரோன் சம்கினி சின் என்றாக்கே ஒதே மந்தே கம்ப்ளீட்லி பிளைண்ட் பா சுகுமக் மக்ரி நமத்னா மக்ரி ஓங் அனி டெங்தாங் டெங்தாங் ஜா பாங் ரங்கனாங் ஆரோ பில்சி நிக்ரி டெங்தாங் டெங்தாங் அசேல் ரங்கனாங் தா ரோ ரோங்கப்பா தி சாரங்கோ பா ஸ்கூல் ஏஜோ கன்ஜினிட்டல் பா சி கப்கப்பா அச்சி கப்பாவுனி மக்ரி ஓங்னாபா டோங்கா acquired ba cheni jamanu one wanangara makron thani rangko sanna simsak gijani chi makron kho sata ba vitamin aro nutrition deficiency yoke makron nosto nga ba basa ko ba accident nga chi makron makri wa neurological disorder ba nerve rang nosto ni makri nga Budepa Muchumarang Yamang cataract degeneration arwagata Belsini Riangani Kri Nakani Rang Komiro Rwani Ongi Makri Yonga Ba Makron Sani Rangko Sanna Neglect Kae Ba Nutritional Deficiency Ongi Ba Gupon Sani Rang Jirake Diabetes Kidney Disease Arwagata Gupon Sani Rangko Matni Makri Yonga Prevention ba makron sani rangkora mai kai champeng na nga cham yani gman ikoba kana tian a cheng makron na simsa ko de aru sani rango somoi gata treatment rangko raude makri ong ani ko a thang thang na champeng na mat na mai na ba a makri ong anian simsa ki jani chi sa nga uko champeng na lak nas khang Acheng an thang thang ko rong thala thale don na nga Aro makron ko salan chi rong thala chi chi sugal na nga Moila rang na pon ba khakkhaton Jak sugi ja moila gapa jak chi ba jak khal gapa Jak chi chi makron ko rep rep na nang ja Maina jak khal rango ba nga moila rang na pe dong na mat na Chi rong thala chi makron ko sugal o de nam bata sarang na song na song ni dak klang ro amar o ja na song ni mukron nang ko na song dak klang ro amat chan chi pa ma rep rep ja rep rep na nang ja mo dak sing dak klang ro khang khan da ge da nang rong thali dak kya nang mukron kha kha ton chi kha sing pa chi rong thalang chan song sugar na nang na je ba chi ba ra mat chang chi pak na nang ja dak mat chang chi mai ko ba khala kan ni ba mai ko ba mai ba dak ko mat chang mo ina nang rang chi ge rep rep na nang ja dak rong thala chi ya chi rong thala chi ja chang chi mukron ko sugar na nang na Bisarangko rong thalan thalataniyo Prangatham Muksu jakswaniko rantaka na nanga Mukron thagaparang mong rorum jaude nama Aro mukron thagaparang gupan rongoni thangthang Dongode nama Aro doktor ni gieta Gita sanani rangko jakhal na nanga Tham rangko jakhal na nanga Mukron thagapani Tawel rang aro rumal rangko jakhal na nangja Mukron ko rong thale aro blake rakhina onga gata vitamin rang aro cha ani rang ko da ro ro gapa ni sarang na mongsong batte nanga mongsong batte iron vitamin a aro d c aro b complex yarang ko yarang ti ong ja audi makron khomjuri a ye vitamin rang vitamin a aro d vitamin c aro b complex ye vitamin rang ko anthin na nanga na Vitamin rang ada bani ko mana cahani rang ni, no? Ia nampak apa cahani rang ko cahana nangana, mikron nakani na cahani ko. Itu dia, ini ya vitamin nampak apa cahani rang ko cah jadi macam ni. Antara mikron nakani komigen, mikron nami nikjawa. Ini zaman mana ada petang sekepa getal nikcirang, dikerang aru cuang geta, dud aru dud cirang ko dikerang cahana nanga. The Aurora Red Cross by Mother and Child Health Program ni ba World Health
organization.